0: மங்கள தேவி ஒத்து பட்டி பிதா தொசா வெண்ணதா
1: அஞ்சயமா புள்ளி குணோ வெள்ளனவி தரங்கிதா மங்கள தேவி ஒத்து பட்டி பிதா தொசா
2: மே ஒப்ப ரந்தி சிட்டின்னே දිනපතා රාත්‍රී 8 සිට රාත්‍රී 10 දක්වා සුදුල ගුවන් විදුලිය ඔස්සේ විකාශය කරනු ලබන සුභාවිත ගී රස විඳිමු වැඩසටහන සමගයි.